தரகதோம் தரகதோம் தரகதோம் தரகதோம் கிரதகதோம் கிரதகதோம் கிரதகதோம் கிரதகதோம்.